கண்டது மல்சக்கி மெல்லை உணர்த்தி மதுர ராதா லாபம் கொண்டது மல்சக்கி.

0: தேசத்த செம்மலையாரின் தீரத்தை
1: செம்மலையாரின் தீரத்தை
0: பாதிராத்திரி நேரத்தை கர்த்தாவில்ல சமயத்தை மாலை என்னொரு பறவை பன்னிரை ஓடி சித்து பிடித்தவரை

கிட்டத்தா டெங்கு நத்தம் சதரிதா டெங்கு நத்தம் ஹரிதா டெங்கு நத்தம் சகதி பிதாக ஜனு சகதி சகஜனு சத்தி மித்த

தாத்தா திங்கிண்டாத்தோம், தக்கரை தாத்தா திங்கிண்டாத்தோம், தரை தாத்தா திங்கிண்டாத்தோம், தகத்தி தகச்சடும் தகத்தி தகச்சடும் சஜிமத்தா தகச்சடும் தகச்சடும் தகச்சடும் தகச்சடும் தகச்சடும் தகச்சடும் தகச்சடும் தகச்சடும்.